ஹர்பின் அவர் ந கோய் கஹ நான் கே நேத்ரே அந்த சே சத்குரு மிலியே திப் திருஷ்ட ஹோய் ஏ சிரவண ஹோ மேரே ஹோ சச்சை சுனனே நு பிட்டாயே சச்சை சுனனே நு பிட்டாயே சரீர் லாயே சுனஹோ சத் பாணி ஜித் சுனி மன தன் ஹரியா ஹுவா ரசனா ரச சமாணி